சாங் ஒட்டிட்டுட்டேன், நிவியா சாங் ஒட்டுட்டேன், இதான் சொல்லுகையும் நீமன்ன சோழு எத்துணி சோழுட்டு கலவங்க இந்த டிவியில் மக்குனிங்க தானல் அண்ணா பிதகையாங்க தக்கு தவட்டுங்கத்திகோ அங்கனாட்டா இவன் நாட்டுக்காரு பிச்சுங்களோங்கலோ அண்ணாநகாயினி தைக்கனேன் தான் அமில் இவன் பிச்சை சக்தாரு இல்லுகின் அவன் மித்தக்தாயிலு பிசுவங்களும் அன்னுவாசாவனே அத்திகிசாவனே அத்தோளு குளித்தாவனே அத்தோளு அஜிகிங்கிட்டுமே சோழு கமகியூசக்தூயின் இது திசுமாலும் அங்கிட்டு மக்குனுங்க மக்குழு அலோகமாலோ அம்மா கபலுனா அன்னுகாங்கனே தக்குவல்லோட்ட உக்கோட்டு அலோனா சுகிலோ செமகலுவாகப்திகி உயுக்சாவையும் தாக்கோ கமகின் தூயக்கல்லூயக்கவினிகளோ சிமங்கம்மக்காங்கிவகுன்னு தூயக்கோமயக்கோன் உஜிகளோங்கிட்டகளோ கிசியானே கிங்கோமோ தக்குள்ளுகோ அமங்கி அண்ணாநக பணக்கு செய்யும் தக்குயுன்னு எல்லையோ யாத்தமினகள் தகுட்டாய்க்கனே அவையக்கு பணக்கு செய்யும் தூயக்கலோட்டில் உக்கியப்ப அன்னுவாசோயும் மாத்துனிங் அத்திகி செய்து குளித்த செய்யும் தாக்குவா இல்ல குளித்த செய்யும் தொகுத்தின்னு சவுட்டில் பியாவுல தூயக்கலோ செமையும் தான் அமில் பணத்தும் இமன்னு இக்கு தில்லக்காவியல்வா தாலுகிலுகோங்கிட்டோம் சோகாயம்மா பணப்பள்ளியல்லுனே அனைப்பசு இதுப்பசு தைமா மகுக்டோகுங்கிமோன் தைமாயிலுசுங்குலவுமான் அனைப்பசுனே இக்கு வல்லியங்கின்னு சுனித்தாவும் கண்ணகை சிங்கின்னிலி மாமினே இசிவிங்கச்சியாக சுகு தைமா பிசுவங்களோட்டு பிஜகை துயுவாலுனே அங்கிம்மா பிதகையாக பிதகின் நர்சிங்மான் தைமாய்த்துனு கங்கத்துவினாலுக்கு பிதகு சுங்கு யூயலவுங்கம்மையும் உக்கியக்சாக்கு கிசியானே அவுயக்கு அமிலகையுனே இக்காவுமங்கிட்டுங்க உக்கியக்சாக்கு கிசியானே யார்த்தும் அமிலகது பலவுமா பண்ணாயை சீகோட்டக்குவா அதிகிக்சாக் சோழு நுட கணுள்ளு இலு பாக்சாக் தான் பண்ணாயமே சீனிகிச்சாகமே உங்க தமன்ன சீனியா இசி வித்தியூயாகமே தசித்தியும் சீர்தகையாகமும் எத்தோசி மொழி எத்தோசி திமினும் தகவலை இன்னித்தவுக்காங்கனே இன்னித்தமாக சுகு சீர்தக்சியாக செய்யங்க நீக்லக்சியாக ரெண்டு ரெண்டு கவுக்கு கவுக்கு கில்லுகளுக்கு துக்சுங்க நீக்லக்சியாக ரெண்டு ஒன்று நீக்லக்சியாக ஞாகமே உங்க லல்லுன்னு இப்போ மகிழ்ச்சி தைமையிலையும் துக்சுங்க நீத்தில உசோனையும் தைமலை பிதகையாக செய்யங்க உஜிர் துக்தம் மகையாள உள்ளுனே பிதகையாக சுங்க உள்ள உத்தும் பிக்லக்சிய